கிரேக்கவலை கம்போ கிரேவலை கம்போ ஜிபிரி நம்பாரவலா சிவத்தம் நக்கலாம் கிரே கம்போ

சுவாமி உஜாயாங்கூசி துர்மச்சிருக்கிற வாஜாம சுல்பச்சரி வல்தரபத்தரி சிலம்சரி தாராளவாரம குரு சமத்துமசி அனமசித்து வர பக்கம் ராசி கம்பே முன்னர பொலகே ஜெயலம் ஜெம்மே நெருக்கிச்சு அம்பே நெஞ்சகரம்பே குசிரி கவிக்கேபி அல்கா சர்வதம் ஏரிபமிஷி ஜிம்பன தமான ரூப் கம்போகிராசி அர்பகவாட் அர்பக் கத்தி வாரகாலத்த ஜுலே கம்மி ஜுமோ அர்ஹர தம்பதரங்குடா சதிரி வாரகால நஷீல் நமிஷி وارفل طال قال لنتكي وارفرفر شاربنا تكوزي اربع شتم فكر قبل قادي ورجب الطيارة ورجب الجلقي ورجب متكلم ورجب السرير الليلي اخوات البريدني الوصل اللنقي الخنبلاء ما بجي انا جيت ورشق فيني كرفت دوري المهر فصبه في الكلام ما في بدون شمن دجة بدرجلي اخي قرد كامن دي اخي شكر اندن من نامي بالتربكي ممن بلاد ليرين قبضاقي كسان دي ميكريك بتلمني قل ليكو ام مام مام جميع كان دا فقري دقني دسوم كان دا بشي ديري عند من كسي اتنا لبسوي سوي دسينا في قروك دربك سيدي كان قلت شامر كزيدي ابن قرار ابوك كودي هديس ليلي ما بالنسي والظلم بالمال ما بنشري دس الكريد